0: A bond.
1: Pandu baby.

சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:01. நமது சபரியில் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர், தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன்.

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் முதலில் ஒரு அழகான பக்தி பாடல் ஒலித்து சென்றது. அருமை அழகு. சிந்தனை துளி ஒன்று. ஒரு புல்லாங்குழல் போல வார்த்தைகளை சுவாசியுங்கள். சொற்கள் மணக்கும் இனிய நற்காலை நல்விடியல் நமக்கு அளித்த முல்லைக்காடு பாபு அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். அடுத்ததாக முதல் பாடலாக படம் ஆஹா எத்தனை அழகு, பாடல் நிலாவிலே நிலாவிலே. விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் மாவடியான் கோவில் பகுதியிலிருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, காவியா, மனோஜ்குமார் இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

ஆஹா எத்தனை அழகு திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கௌசல் மற்றும் உதித் நாராயணன் குரல்களில் அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் மாவுடையான் கோயில் பகுதியில் இருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியா இவர்கள் விருப்பத்தில்

தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் தட்டு நிறைய லட்டு கொண்டு வந்துருக்காங்க. மருமகன் பிறந்த நாள் அன்னைக்கு. தேங்க்யூ, எடுத்துக்கிட்டேன் தேன்மொழி. விநாயகரை கண்முன் கொண்டு வந்து வாழ்க வளமுடன் என்று கூறியிருக்கிறார். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராஜாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று கூறியிருக்கிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். நன்றி. அறிவிப்பாளர் அவர்கள் பக்தி பாடலுக்கு மலத்தூவி வாழ்த்து தெரிவித்து இரு கை கூப்பி வணக்கம் கூறுகிறார். தாயே திரிசூலி அங்காள மாயை பாடல் சிறப்பு என்று தேன்மொழி முருகன் அவர்கள் அம்மனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என்று சிறப்பு. நன்றி. கரூர் மாவட்டம் மாவடையான் கோவில் பகுதியிலிருந்து சிபிஆர் அவர்கள் நன்றியும் மகிழ்ச்சியும். ஓகே பாஸ் ஓகே பாஸ் என்று கைகூப்பி வடிவேலை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். வாருங்கள் வணக்கம். தேன்மொழி முருகன் அவர்கள் மிக சிறப்பு, வாருங்கள் வணக்கம். சிபிஆர் அவர்கள் மிக்க நன்றி என்று கூறியிருக்கிறார் பாடலுக்கு. தென்மொழி முருகன் அவர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் சிபிஆர் அவர்கள் பாட்டிய கண்முன் கொண்டு வந்துட்டாங்க சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் என்றும் சிபிஆர் அவர்கள் ஆஹா எத்தனை அழகு உள்ளம் கொள்ளை போகுதே, பாட்டியை பார்த்து உள்ளம் கொள்ளை போகுதாமே, என்ன செய்யட்டும், அருமையான பாடல் என்று அறிவிப்பாளர் அவர்களும் அறிவழகன் மங்கை அவர்கள் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று கூறியிருக்கிறார். நன்றி. வாருங்கள் வணக்கம். நாட்டாமை அண்ணன் பாடல் அழகோ அழகு என்றதுக்கு என்பதற்கு நாட்டாமை அண்ணன் அழகோ அழகு என்கிறார். கொடுமை. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் அருமை என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் நாட்டாமை அண்ணன் அழகோ அழகு என்றதற்கு அறிவிப்பாளர் அவர்கள் அவரில்லை பாடல் என்று அறிவிப்பாளர் அவர்கள் கூறியிருக்கிறார். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் சிவகாமியின் செல்வன் பாடல்

பிடிக்கும் என்று அந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம், தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன் விஜி இன்று பிறந்த நாள் விழா காணும் எங்கள் ராஜா விஷ்ணு சுதன் வினோ நிஷாந்த் விதுராக்குட்டி கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது.

சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. என் ராஜாவின் ரோஜாமுகம். விருப்பம் அரசகுமாரன் விஜி இன்று பிறந்தநாள் விழா காணும். எங்கள் ராஜா விஷ்ணு சுதன் வினோ நிஷாந்த் விதுராக்குட்டி கோயில்பட்டி அனிட்டன்ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக இந்த பாடல். மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள், எங்களுக்கெல்லாம் கேக் இல்லையா அக்கா? சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள், ராஜாவின் ரோஜாமுகம் அருமையான பாடல் பதிவு, சிறப்பு நன்றி. லட்டு உங்களுக்கெல்லாம் இருக்கு, கேக்கு இருக்கு, அறிவழகன் மங்கை அவர்களுக்குத்தான். அடடா, ஆஹா, கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர்ப் என்று அறிவிப்பாளர் அவர்களும் தேன்மொழி முருகன் அவர்கள் என் ராஜாவின் ரோஜாமுகம் விஜயண்ணியை பாடலை பாடியிருக்கலாம், இன்னும் கேட்க இனிமையாக இருக்கும், பாடல் அருமை இனிமை, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் அறிவிப்பாளர் எழுந்து நின்று விசிலடித்து பாராட்டியுள்ளார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் அழகான பூங்கொத்துக்கு பதிலாக பூவை தனித்தனியாக வச்சு நிறைய பூவாக கொடுத்துருக்காரு பர்த்டே கிஃப்ட்டுக்கு, சிறப்பு நன்றி. ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார், வாருங்கள், வணக்கம். தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான ஒரு பூங்கொத்து மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் மற்றும் ஒரு பூங்கொத்து சிறப்பு அழகாக ஒரு ஃப்ளைங் கிஸ் அவங்க மருமம் அவனுக்கு. பூங்கள் எல்லாம் சிறப்பாக கலர் கலராக ரொம்ப அழகாக இருக்குது தேன்மொழி. வாழ்க வளமுடன் என்று சரத்து பூங்கொத்து கொடுத்தவாறு சிறப்பு நன்றி தேன்மொழி. பிரகாஷ் அவர்கள் அரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமை வாழ்த்துக்கள் என்று பூங்கொத்துடன் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் கேட்க கேட்க இனிமை, ஆஹா அருமை என்று ஸ்டார் வழங்கியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் எனக்காகவும் பாடல் கேட்டதற்கு மிக்க நன்றி, பாடலை கேட்டு மகிழ்ந்தேன் அனிட்டன் ஜோ. மேலும் ராஜா மாமாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் அனிட்டன் ஜோ. ஏன் சார் நீங்கள் பாட்டே போட மாட்டேன்றீங்க? என்ன லீவு உங்களுக்கு? தேனா பாட்டே போட மாட்டேன்றீங்க, இது இப்படி ஏதாவது ஒன்றை போட்டு இருந்துடுறீங்க, ஃபோன் அடித்தா எடுக்கவும் மாட்டேன்றீங்களே, ஏன் சார்? எனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு சொல்லணும். தேன்மொழி முருகன் அவர்கள் ஹாப்பி பர்த்டே என்று பூங்கொத்து கொடுத்து பாராட்டுகிறார். அறிவழகன் மங்கை அவர்கள் உன்னை தேடி உன்னைத்தான் தேடி வரும் வெற்றி பதக்கம், சிறப்பு சிறப்பு நன்றி அறிவழகன் மங்கை அவர்களுக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான ஹாப்பி பர்த்டே பலூன்ஸு, அப்புறம் ஒரு அழகான ரோஸ், ரோஸோட ஒரு ஹார்ட்டும் இருக்குது, நன்றி நன்றி வாழ்த்துக்கள் என்றும் கூறியிருக்கிறார், சிறப்பு நன்றி. நான் தான் உனக்கு சொல்லணும் தேன்மொழி. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் தென்காசி பட்டணம் பாடல் தேனிருக்கும் கூட்டுக்குள்ள மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்களுக்காக இந்த பாடல்.

ஒரு அழகான உற்சாகமான பாடல் ஒலித்து சென்றது. தென்காசி பட்டணம் திரைப்படத்திலிருந்து விரும்பி கேட்ட சொந்தம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்களுக்காக பாடல்.

பாடலை கேட்ட அறிவிப்பாளர் அவர்கள். பூத்தூவி வாழ்த்து தெரிவித்து வேற லெவல் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் தென்காசி பட்டணம் படம் பாடல் மிக அருமை இனிமை என்று பாராட்டியுள்ளார்கள். கேட்கவே ஆனந்தமாக இருக்க அருமையான தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் சரத்தை கண்முன் கொண்டு வந்து மகிழ்ச்சி என்றும், அருமையான பாடல் என்றும். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், ஹாப்பி பர்த்டே என் பையன் ராஜாவுக்கு, நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க வேண்டும். ஏபி அனிட்டன் ஜோ, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார், செல்வம் சார், மிக்க நன்றி. ராஜாவை கண்முன் கொண்டு வந்து ஹாப்பி பர்த்டே எங்கள் சித்தப்பாவுக்கு விதுராக்குட்டி, சிறப்பு சிறப்பு, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. சித்தப்பா இல்லை பெரியப்பா. அறிவழகன் மங்கை அவர்கள், தென்காசி சந்தையில் தேன் வாங்கும் பாடல் செம. தென்காசி தென்காசின்றீங்களே, வாங்கலாம் ஒரு நாளைக்கு. அறிவழகன் மங்கை அவர்கள், உங்கள் ஃபேமிலியோட ஒரு தடவை வாங்க சார், உங்களுக்கு ரொம்ப தென்காசி பிடிக்கும்னு நினைக்கிறேன். சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள், வாழ்த்துக்கள் ராஜா சகோ என்று வாழ்த்தியிருக்கிறார். நன்றி நன்றி நன்றி மேம். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இயற்கை எனும் சாந்தி நிலையம், இயற்கை என்னும் பாடல் சாந்தி நிலையம் படம் விருப்பம், சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

ஆஹா, என்ன அழகான இனிமையான பாடல் ஒலித்துச் சென்றது சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை அகிலா ஸ்ரீதர்கள் ஸ்ரீதர் ஸ்ரீதர் சென்னை அகிலா ஸ்ரீதர் இவர்கள் விருப்பத்தில் சிறப்பு. ரொம்ப அழகான பாடல். அறிவழகன் மங்கை அவர்கள் தென்காசி தென்காசிங்கிறாரேன்ட்டு தென்காசிக்கு ஒரு நாள் வாங்கன்னு நான் கூப்பிட்டதுக்கு கண்டிப்பாக வருகிறேன் அக்கா. குட்டி பாப்பா பெரியவங்களா ஆகட்டும், வருகிறேன் அக்கா. சிறப்பு. வாங்க, 1 வயசு 1.5 வயசு ஆனதுக்கப்புறம் வாங்க, ஓகேவா? தேன்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல். மனதவரிடம் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் அருமையான பாடல் என்றும். எத்தனை மாதம் குழந்தை ப்ரோ என்று அறிவிப்பாளர் அவர்கள் கேட்கிறார். அறிவிப்பாளர் அவர்கள் பாடலை ஆஹா அருமை என்று தனக்குள்ளே பாடிக்கொண்டிருக்கிறார். கை கொடுத்தும் பாராட்டியிருக்கிறார் அகிலா ஸ்ரீதரை. சிறப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் தேனினும் இனிய பாடல் என்று. தேனை காட்டுறாரு. சிறப்பு பாடல் வாழ்த்துக்கள் என்றும். செல்வம் அண்ணே, நான் கேட்டதுக்கு பதிலே இல்லை. சரி, அப்படியே இருந்துக்குங்க. அறிவழகன் மங்கை அவர்கள் எத்தனை மாதம் குழந்தைன்னு கேட்டதுக்கு 7 மாதம் ஆகுது அக்கா அப்படின்னாங்க. சிறப்பு. எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் பாடிய முதல் பாடல் இது இனிமை இல்லையே. அந்த என்ன பாட்டு தெரியுமா? ஃபஸ்ட்டு பாட்டு 1000 நிலவேவா, அதுதான் அந்த ஃபஸ்ட்டு பாட்டு. இது அதுக்கப்புறம் பாடினது. அது ஒரு எம்ஜிஆர் படம், அதுதான் ஃபஸ்ட்டு பாட்டு. சிபிஆர் அவர்கள் வாழ்க வளமுடன் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் வாழ்த்தியிருக்கிறார். சிறப்பு. சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் நன்றி சகோதரி என்று அவர் பாடலை தந்ததற்கு எனக்கு நன்றி கூறுகிறார். சிறப்பு. நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் எஸ்பிபியை இளம் வயது எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். சிறப்பு. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அறிவழகன் மங்கை அவர்கள் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் என்று வாழ்த்தியிருக்கிறார். சிறப்பு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி அறிவழகன். அடுத்ததாக நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் வரும் பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் ஆரணியிலிருந்து பிரகாஷ். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் படம் தீபாவளி பாடல் டோலுபாஜே டோலுபாஜே என்ற இந்த பாடல் இதோ வருகிறது.

தீபாவளி திரைப்படத்திலிருந்து டோலு பாஜே என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல். சிபிஆர் அவர்கள் முதல் பாடல் சாந்தி நிலையம்தான். இரண்டாவது பாடல் எம்ஜிஆர் சாந்தி நிலையத்து பாட்டை கேட்டு பிறகுதான் எம்ஜிஆர் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் யூஸ் பண்ணிக்கிட்டார். முதலில் வந்தது அடிமை பெண் தான், இரண்டாவது சாந்தி நிலையம். தேன்மொழி முருகன் அவர்கள் ஆமா தலைவருக்காக பாடிய பாடல் முதல் பாடல் என்றும், நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் தமிழில் பாடிய முதல் பாடல் இயற்கை எனும் இனிய இளைய கன்னி. படம் சாந்தி நிலையம் 1969 வந்தது. இருப்பினும் அவர் பாடிய முதல் திரைப்படம் பாடல் தெலுங்கில் 1966 வெளியான ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ மரியாத ராமண்ணா திரைப்படத்தில் இடம்பெற்றது. தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் மகேஷ் அவர்கள். ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் எனது விருப்ப பாடல் வழங்கிய சபரி இணையதள வானொலி மற்றும் அறிவிப்பாளர் ஆர்ஜே விஜயரசகுமாரன் அக்கா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி பிரகாஷ். தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு. அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், அருமையான பாடல் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், மிக மிக அருமை அறிவிப்பாளர் அவர்கள் பாடல் மிக அருமை என்றும் பாடல் கேட்டவருக்கு சல்யூட் அடித்தும் பாராட்டியுள்ளார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் இதுக்குத்தான் நாட்டாமை வேணுங்கிறது, நறுக்குன்னு நாலு வார்த்தை சொல்றாரு, நறுக்குன்னு கடிக்கிறாரா எப்படின்னு. சபரி வானொலியில் இன்னொரு அழகர் மாட்டுத்தாவணி. இன்ஃபர்மேஷனுக்கு சிபிஆர் செல்வம் செல்வி அவர்கள், தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், வாழ்த்துக்கள் ராஜாவுக்கு. என் பையன் ஃபோட்டோவை கண்முன் கொண்டு வந்திருக்கிறாங்க. அனிட்டன் ஜோ எங்கள் இல்லத்தில்தான் இருக்கிறான். ஓஹோ, அவனை பார்ப்பதற்கு நேரம் சரியாக இருக்கின்றது, அதனால்தான். என்ன சார் நீங்க இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கா? குழந்தை அது பாட்டில் இருக்க போது பாட்டை போட்டு வச்சுட்டா பேசாமல் கேட்டுக்கிட்டு அந்த குழந்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சரி ஓகே ஓகே, உங்களுக்கு எப்போ இஷ்டமே அப்போவே வாங்க. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் எங்கள் ராஜாவை கண்முன் கொண்டு வந்திருக்காங்க தேன்மொழி முருகன்.

இனி ராஜாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று எங்கள் தேன்மொழி. நன்றிகள் தேன்மொழி. சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நமது அறிவிப்பாளர் மகன் ராஜாவுக்காக பாடல், நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. நமது சபரி சொந்தங்களும் ராஜாவுக்காக இந்த பாடல் சூப்பர் சூப்பர் என்றும் பாடலை கேட்டிருக்கிறார். விரும்பி கேட்ட சொந்தம் தேன்மொழி முருகன் மட்டும்தான் போல இவர்களுக்காக இந்த பாடல்.

அழகான அருமையான பிறந்தநாள் வாழ்த்து பாடல் என் மகன் ராஜாவுக்காக. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் கேட்ட அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள்.

ஏன் சார் நிகழ்ச்சிக்கே வரலன்னு கேட்டதுக்கு செல்வம் அண்ணா அவங்க அனிட்டன் ஜோ எங்கள் இல்லத்தில் தான் இருக்கிறான். அவனை பார்ப்பதற்கு நேரம் சரியாக இருக்கிறது, அதனால்தான் நிகழ்ச்சிக்கு வர இயலவில்லை சகோதரி என்று சொல்லியிருக்கிறார். சரி, உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போவே வாங்க. அனிட்டன் ஜோ வந்து என் பையனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராஜாவுக்கு என்று கூறியிருக்கிறார். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி, மற்றும் பாடலை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மகிழ்வும் அன்பும் நன்றியும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று பூங்கொத்து கொடுத்து பாராட்டியிருக்கிறார். சிறப்பு, நன்றி. நன்றி தேன்மொழி. இதயத்தை கையில் எடுத்து வைத்து கொண்டு இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் பாடலை கேட்டு அழகான பாடல் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து இரு கை கூப்பி நன்றி கூறுகிறார். மனதை தொட்ட பாடல், சிறப்பான பாடல், அருமை என்று தேன்மொழி முருகன் அவர்களும், அறிவழகன் மங்கை அவர்கள், ஆஹா பிறந்தநாள் வாழ்த்து பாடல் மிகவும் அருமை என்று கூறியிருக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள், பழைய பாடல்கள் என்றும் இனிமை, பாடல் தேர்வு செய்த நண்பருக்கு நன்றி என்று மலர்தூவி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். சிபிஆர் அவர்கள், ஆஹா அருமை, சிறப்பான பாடல், அருமை என்று பாராட்டியிருக்கிறார். சிறப்பு, என் மகன் ராஜாவுக்காக பாடல் கேட்டதற்கு நன்றி தேன்மொழி என்று அறிவிப்பாளர் அவர்களும், அறிவழகன் மங்கை அவர்கள், துள்ளி குதித்து ஓடும் ஜீவநதியாக மகனே நீ வாழ்க என்று சிறப்பு. செம, நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நாகர்கோயில் மகேஷ் அவர்கள் ஹாப்பி பர்த்டே என்று என் மகனுக்கு ஒரு கேக் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் மகேஷ். பாடல் சின்ன குயில் பாடுது, பாடும் பாட்டு. படம் பூவை பூச்சுடவா, விருப்பம் சபரி நேய சொந்தங்கள் அனைவருக்கும், நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வழங்கும் விஜய் மேம் அவர்களுக்கும், இதய ராகம் வழங்கும் அனுஷ்யா மேம் அவர்களுக்கும், நம் முதல்வர் கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம் என்று நாகர்கோயில் மகேஷ் அவர்கள் கேட்டிருக்கும் பாடல் இது வருகிறது.

0: ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த ஊரை சுத்தி பார்க்கணும், இந்த ஊர்ல இருக்கிறவங்களோட பழகணும். சாயங்காலம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட வெளியே போயிட்டு வருவோமா?
1: அப்போ சாப்பிடுறதுக்கு எதுவும் வாங்கி தருவியா?

பூவே பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான உற்சாகமான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் நாகர்கோவிலிருந்து மகேஷ் அவர்கள் விருப்பத்தில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வழங்கும் விஜய் மேம் அவர்களுக்கும், இதய ராகம் வழங்கும் அனுஷியா மேம் அவர்களுக்கும், நம் முதல்வர் கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம். பிற்பகல் 3 மணி அளவில் இதய ராகம் தொகுத்து அனுப்பியவர் நாகர்கோயில் மகேஷ். நிகழ்ச்சியை கேட்டு பதிவிடுமாறு சபரி சொந்தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிபிஆர் அவர்கள் 4 குழந்தைங்களை சைக்கிளில் வச்சு ஊர் சுற்றி பார்க்க கிளம்பிட்டாங்க. அறிவழகன் மங்கை அவர்கள், சின்ன குயில் பாடும் பாட்டு நன்றாக கேட்கிறது நம் சபரி வானொலியில், நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சூப்பர் என்றும். சிபிஆர் அவர்கள், எந்த ஊர் பயணம்னா அப்படின்னு அறிவழகன் கேட்குறாரு. தேன்மொழி முருகன் அவர்கள், அடடா ஆஹா என்றும், பாடல் சூப்பர் என்றும், அருமையான பாடல் என்றும், அறிவிப்பாளர் கைதட்டி பாராட்டியும் வேற லெவல் என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள் சித்ராவை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார், இதயத்தையும் காட்டுகிறார் சிறப்பு. சிறப்பான பாடல் என்றும் ஒரு பெண் குழந்தையை சிரிக்கிறது அழகாக. மகேஷை தான் காணோம், எங்கேயோ வேலையாக போயிட்டார் போல. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனலட்சுமி பரசுராமன் அவர்கள், என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்க வளமுடன். சிறப்பு, நன்றி சார், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் எங்க தென்பாண்டு தேசத்து சிங்கக்குட்டி பாடல் விரும்பிய சொந்தங்கள் தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக் குமார், பொன்மதி செல்வி, பொன்மதி ஆலங்குளம் செல்வி, ஆலங்குளம் அக்கா செல்வி, என்னி சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக இந்த பாடல்.

0: நம்ம அண்ணா சித்திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான உற்சாகமான பாடல் ஒலித்து சென்றது. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். விரும்பி கேட்ட சொந்தங்கள், தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி, சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள் மகிழ்ச்சி என்று சரத்தை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் பாடல், அழகான பாடல் என்றும். நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி, மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்று பாடலை கூறியிருக்கிறார். அருவிப்பாளர் அவர்கள் கற்பூர ஆராதனை காட்டி தேன்மொழிக்கு பொன்னாடை போர்த்து பரிசு வழங்குகிறார். சிறப்பு தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் அற்புதம் என்றும், மகிழ்ச்சி நன்றி என்றும், அடடா ஆஹா என்ற அறிவிப்பாளர் அவர்களும். அறிவழகன் மங்கை அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். பாசத்தில் தாயைப் போல பாசம் காட்டும் மன்னன், பாசத்தில் தாயைப் போல பாசம் காட்டும் மன்னன் செம. தேன்மொழி முருகன் அவர்கள் சோலை சரத், சோலை சரத் இல்லை இது, சரத்குமார், சோலை சரத் தான் காணுமே. மகிழ்ச்சி சிறப்பாக நிற்கிறாரு சரத்து. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் எங்கள் ராஜாவை கண்முன் கொண்டு வந்து ஒரு பாக்ஸில் கிஃப்ட் வச்சு ஹாப்பி பர்த்டே என்று செல்வம் செல்வி எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. சிறப்பு நன்றி, நன்றி சார். செல்வம் சார், எத்தனை தான் இப்படி கொடுத்துருக்கீங்க இன்றைக்கி, சிறப்பு. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று அனிட்டன் ஜோவும் விதராக்குட்டி சோலைச்சேரி இவங்க எல்லாருமா வாழ்த்திருக்காங்க. சிறப்பு இதையும் போட்டிருக்கிறது வந்து செல்வம், செல்வம் செல்வி அவர்கள். நன்றி, வாழ்த்துக்கள். ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார் அவர்கள் ராஜாவிற்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று கூறியிருக்கிறார். நன்றி, வாழ்த்துக்கள் தீபா, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஒரு பூங்கொத்தையும் அனுப்பியிருக்கிறார், பெற்றுக்கொண்டோம், சூப்பர். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக படம் கட்டுமரக்காரன் பாடல் கத்தும் கடல் உள்ளே இருந்து என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார் அவர்கள், தேன்மொழி முருகன், அசோக்குமார், ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி இவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது.
1: கத்தும்

கட்டுமரக்காரன் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார் அவர்கள் விருப்பத்திலும், மற்றும் தேன்மொழி முருகன், அசோக்குமார், ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி இவர்களுக்காகவும் பாடல் இசைத்து சென்றது. அறிவிப்பாளர் அவர்கள் தீபா கேட்ட பாடல் அருமை அழகு என்றும் விசிலடித்து பாராட்டியிருக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள், நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி, மற்றும் கேட்டரசித்த உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி, அருமையான பாடல் என்றும், மிக இனிமை இந்த பாடல் என்றும், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், நன்றி இந்த பாடலுக்கு, தீபா குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியிருக்கிறார். பாடலை சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் பிரபுவை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார், எஸ் ஜானகியையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். மனதைவருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று, நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்றும், நன்றி நன்றி, வாழ்க வளமுடன் என்று காமராஜரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், பல்லாண்டு வாழ்க என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுவரை நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் ஒலித்து சென்றது. நேரம் இப்பொழுது 11:20. இதுவரை அழகான அருமையான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, பாடல்களை கேட்டு பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜய அரசகுமாரன், மற்றும் என் மகன் பிறந்தநாளுக்காக இன்று சபரி சொந்தங்கள் அனைத்து சொந்தங்களும் வாழ்த்தியது, பிறந்தநாள் வாழ்த்து வாழ்த்திய அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி நன்றி என்று மீண்டும் மீண்டும் கூறுகிறேன். நன்றி நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நன்றி, வணக்கம்.

சபரி வானொலியே சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மகேஷ் அவர்களுடைய தொகுப்பில் விழிகள் என்ற சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும்னா உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தொடக்கத்தில் நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் ஒரு கேள்வியை தொடுத்துள்ளார். தொடக்கத்தில் புவனா ஒரு கேள்விக்குறி. கேள்வியை ஆரம்பித்தால்தானே அதற்கு பதில் கிடைக்கும். அதற்காக தான் தொடக்கத்தில் புவனா ஒரு கேள்விக்குறி. இந்த படத்திலிருந்து விழியிலே மலர்ந்தது. எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களின் குரலில் இதோ நம் நிகழ்ச்சியின் தொடக்கப் பாடல்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒரு மென்மையான அழகான பாடல் ஒலித்தது. நம் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் விழிகள் என்ற சொற்களில் புவனா ஒரு கேள்விக்குறியை முதலில் தொடுத்தார். பாடலும் மென்மையாக ஒலித்தது. அடுத்து இந்த புவனா ஒரு கேள்விக்குறி இந்த கேள்விக்காக விடை மறுபடியும் கிடைக்கும் என்னவென்று பார்ப்போம். அடுத்து பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் வாருங்கள் சகோதரி. அடுத்து மகேஷ் அவர்கள் முதல் பாடலை கண்முன் கொண்டு வந்துள்ளார். ஒரு சிறப்பு பாடல் விழியிலே மலர்ந்தது. படம் புவனா ஒரு கேள்விக்குறி, எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடிய பாடல் என்று ஒரு குறிப்பு. சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணிய கண்முன் கொண்டு வந்து அருமையான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார். ஆஹா, மகேஷ் தம்பி அவர்கள் ஒரு ஒர்க்கர். அவர் வந்து இப்போ எப்படி சொல்வது, இது போன்ற ஒரு ஒர்க்கர்கள் தான் இருக்கார் வேலை செய்யும் இடத்தில். நான் வேலை பார்த்தது பாடல் கேட்டு கொண்டு தான் இருக்கின்றேன் என்று ஒரு சிவனை கண்முன் கொண்டு வந்தார். சிறப்பு மகேஷ். இன்று வந்து பிரதோஷம். பிரதோஷத்தை முன்னிட்டு சிவனை கண்முன் கொண்டு வந்ததற்கு மற்றற்ற மகிழ்ச்சி. தலை வணங்குகிறேன். ஓம் நமச்சிவாய நமக. சிறப்பு. அடுத்து தேன்மொழி அவர்கள் இனிமையான இசைத்தந்த உள்ளத்திற்கு நன்றி, மனதை தொட்ட பாடல் என்றும் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து ஒரு இது என்ன ஒரு பதிவு என்று எனக்கு புரியவில்லை மகேஷ். இதுவும் ஒரு அந்த அவர் வேலை செய்யும் இடத்தில் நடக்கின்ற ஒரு அந்த போஸ்டர் தான். இப்படியெல்லாம் இருக்கும் போல இருக்கு, அந்த வீடுகளில் ஒரு போஸ்டரை போடுறது. சூப்பர். அடுத்து மேச்சேரி அறிவகழ் மங்கை அவர்கள் நிகழ்ச்சி சிற வாழ்த்துக்கள் அக்கா என்று பாரா நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி. நன்றி. அடுத்து மகேஷ் தம்பி வேலை பார்த்து கொண்டு தான் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு தலைப்பு. தேன்மொழி அவர்கள் அந்த சிவனை கண்முன் கொண்டு வந்ததற்கு ஓம் நமச்சிவாயா என்று கைகூப்பி வணங்கியுள்ளார்கள். ஈசா யோகா மையம். ஓஹோ, இது இரண்டாவது போஸ்டர், ஈசா யோகா மையம். சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி. இன்று எப்படி சொல்வது, ஏதோ ஒரு மன வருத்தம், ஆனால் இன்று எல்லாமே மறைந்து ஓடிவிட்டது நம் சிவனை கண்முன் கொண்டு வந்த மகேஷ் தம்பி அவர்களால். சிறப்பு. விஜய் அரசுகுமார் அவர்கள் மலர்தூவி வாழ்த்து உள்ளார்கள் நிகழ்ச்சிக்கு. வாருங்கள். அடுத்து அகிலா ஸ்ரீதர் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். அருமையான பாடல் என்று. சூப்பர் சூப்பர். வாருங்கள், பாடலை கேட்டு நாம் அனைவரும் ரசிப்போம். அடுத்து நூறாவது நாள் இந்த படத்திலிருந்து விழியிலே மணி விழியிலே எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி அம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் இதோ.

அழகான அருமையான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகியம்மா குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், இரண்டாவது பாடலுக்கு மகேஷ் அவர்கள் ஒரு குறிப்பு. 100வது நாள் படத்திலிருந்து எஸ்பிபி எஸ் ஜானகி பாடிய பாடல் விழியிலே மணி விழியிலே என்று ஒரு குறிப்பு. ஏனென்றால் இது ஒரு இவருடைய நிகழ்ச்சியிலே இது ஒன்று சூப்பர் என்றால் நான் மறந்துவிட்டாலும் அவர் எனக்கு ஞாபகப்படுத்துவார். இதுதான் இவருடைய சிறப்பான ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர் தம்பி, அவருக்கு நன்றி. அடுத்து ஒரு அழகான ஒரு பெண்மணியை கண்முன் கொண்டு வந்துள்ளார். அழகான ஒரு கண்களுடன் சிறப்பு. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் அழகாக சிறு சிறு சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன கண்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார். ஆகா அருமை, இப்படிப்பட்ட கண்கள் எனக்கு இருந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் என் கண்கள் ஒளி இழந்து கொண்டு வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக. அது நான் என்ன செய்யட்டும், நான் வந்த பூஜா பலன். சரி இருக்கட்டும், பரவாயில்லை. அடுத்து தேன்மொழி அவர்கள் சிறப்பான பாடல் அருமை மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் இனிய பாடல் பதிவு சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகர் அண்ணா, பொன்னைநல்லூர் ஜோதி பாண்டியன், நான் உள்பட நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். என்னுடன் நான் வசிக்கும் ஊரில் அனிதா என்ற ஒரு சகோதரியும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு வாட்ஸ்அப்பு யூஸ் பண்ண தெரியாது, ஆகையால் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு இப்பொழுது பேசினார் அந்த பெண்மணி. சூப்பர் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து அலைகள் ஓய்வதில்லை இந்த படத்திலிருந்து விழியில் விழுந்து பி எஸ் சசிரேகா இளையராஜா குரல் இதோ இந்த பாடல்.

சூப்பரான அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பி எஸ் சசிரேகா இளையராஜா குரலில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், விஜய் அரசகுமார் அவர்கள் பாடல் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து மகேஷ் தம்பி அவர் மூணாவது பாடல், அலைகள் ஓய்வதில்லை என்ற படத்தில் இருந்து விழியில் விழுந்தது, இளையராஜா பி எஸ் சசிரேகா இணைந்து பாடிய பாடல் என்று மூன்றாவது பாடலுக்கு ஒரு குறிப்பு. சூப்பர். அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள் ஆஹா ஆஹா என்ன அழகான பாடல், விழியில் விழுந்து பாடல், மிக இனிமை, நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி, சிறப்பான பாடல், மிக இனிமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். சிறப்பு. இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கும் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள் என்றும் அருமையான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள் தேன்மொழி அவர்கள். அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள் மூன்றாவது பாடலை 1, 2, 3 அந்த ஒரு லிஸ்ட்டை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு. அடுத்து அகில ஸ்ரீதர் அவர் உயிரை காக்கும் பாடல், சூப்பர். உயிரை உருக்கும் பாடல், சூப்பர். அதான் சொன்னேனே, கண்கள் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து கொண்டு இருக்கின்றது, மன்னிக்க வேண்டும் சொற்கள் படிக்கும் பொழுது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. உயிரை உருக்கும் பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய உள்ளங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நம் சபரி வானொலி இதய ராகம் நிகழ்ச்சியில் நாகர்கோவில் தம்பி அவர்களின் விருப்பத்தில் விழிகள் என்ற சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது, நாம் அனைவரும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து திருவிளையாடல் ஆரம்பம், இந்த படத்திலிருந்து விழிகளில் விழிகளில் விழுந்து விட்டாய், இதோ ஹரிஹரன் குரலில் இந்த பாடல்.

0: அழகான அருமையான பாடல் அரிஷ் ராகவேந்திரா குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், நான்காவது படத்தை நம் போஸ்டர் கண்முன் கொண்டு வந்துள்ளார். மகேஷ் தம்பியார் திருவிளையாடல் ஆரம்பம் என்ற படத்திலிருந்து அரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல் விழிகளிலே விழிகளில் விழுந்து விட்டாய் என்ற பாடல் சிறப்பான ஒரு தகவல். அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான பாடல் காதல் காதல் காதல் காதல் காதில் சொல்லும் பாடல் சூப்பர் சூப்பர் என்று ஒரு அழகான ஒரு பதிவு. ரகுபதி தம்பி அவர்கள் ஒரு பையன் பேகத்தை கண் தூக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். எதற்கு என்று தெரியவில்லை, எனக்கு கண் பார்வை சிறுக சிறுக மங்களாக தெரிகிறது என்பதற்காக ஒரு வைத்தியம் பார்ப்பதற்கா, இல்லை பூ கொத்தும் கையில் கொண்டு வந்த நீ இப்படியே இருக்க வேண்டும் என்று ஒரு பூ கொத்தும் கொடுத்து வாழ்த்தி செல்வதற்கா என்று தெரியவில்லை. ஒரு நகைச்சுவையான ஒரு பதிவு ரகுபதி தம்பி அவர்களுடைய பதிவு சூப்பர். அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள் மலர் தூவி கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ரகுபதி தம்பி அவர்கள் அழகான ஒரு பெண்மணியை கண்முன் கொண்டு வந்து அழகான விழிகளில் சூப்பர் அருமை. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள் என் மனம் நிறைந்த பாடல் கேட்கும் நம் முதல்வர் கீதநேசன் ஐயா எங்கே இருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வியை தொடுத்துள்ளார். நம் கீதநேசன் ஐயா அவர்கள் கொடநாடு சென்றிருக்கின்றார்கள். அங்கு சென்று இந்த வெயில் தாக்கம் இங்கு தாங்க முடியவில்லையாம், அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றதுக்காக நம் கொடநாடு சென்றிருக்கின்றார்கள் ஐயா அவர்கள். ஒரு சில மாதங்களோ ஒரு சில நாட்களோ வருவார், அப்பொழுது அவருடன் நாம் பேசிக்கொள்வோம் சரிங்களா சூப்பர் சூப்பர். அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள் ஹரிஷ் ராகவேந்திரா குரல் பாடல் ரொம்ப அழகு சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். ரகுபதி அவர்கள் ஒரே ஓட்டமாக பிடித்து விட்டார்கள் விஜய் அரசகுமார் போட்ட ஒரு பதிவுக்காக. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க இதான வேலை உங்களுக்கு சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் பிரமாதம் கலக்குறீங்க என்றும் பாராட்டி உள்ளார்கள். பணப்பையா மகேஷ் அவர் கேட்டு இருக்கின்றார்கள். என் ரகுபதி எடுத்துகிட்டு வந்த பணப்பை பணப்பை இல்லை, எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும் ஒரு மருத்துவ பையது. விஜய் அரசகுமார் அவர்கள் ரகுபதி எங்கேயோ கிளம்பியாச்சு என்று பாராட்டி உள்ளார் பதிவு. அடுத்து தேன்மொழி இதயங்கிணைந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் பாராட்டி உள்ளார் ஒரு ஒழித்த பாடலுக்கு. விஜய் அரசகுமார் ரகுபதி தம்பி போட்ட பையன் எப்போ பார்த்தாலும் அசிங்கமாக ஓடிக்கிட்டு என்ன ஒரு அசிங்கமாக ஒன்றும் இல்லையே, நல்லா தானே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள், வேட்டியோடு தானே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள், அது ஒரு அசிங்கமா? சரி அது உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும் போல பரவாயில்லை. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இதோ நம்முடன் இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு சிறு உரையாடல் ஒரு நண்பருடன். ஹலோ
1: ஹலோ
0: வாங்க.
1: கோவை ராஜேஷ். மகேஷ் சிறப்பான முறையில விழி குறித்த பாடல்கள் சிறப்பா வழங்குறாரு. அவரது கான்செப்டோட சிறப்பான பாடல்களை கொடுத்துட்டு இருக்கிற அவருக்கு வாழ்த்துக்கள். பதிவு போட முடியாதனால அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பதிவு போற நேர்களுக்கும் சிறப்பாக வழங்குற உங்களுக்கும் வாழ்த்துக்கள். என் சார்பாகவும் சகோதரிகள் சார்பாகவும்
0: நன்றி. நன்றி ராஜேஷ் சூப்பர்
1: தேங்க்யூ.
0: நன்றிமா. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சி பற்றி ஒரு சிறு உரையாடல் சிறு உரையாடல் இல்லை ஒரு அழகான உரையாடல் உரையாடி சென்ற நம் ராஜேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள். இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்களின் தொகுப்பில் விழிகள் என்ற சொற்களில் அமைந்த ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, புனைநல்லூர் ஜோதி பாண்டியன் மற்றும் கும்பகோணம் மனோகரா நான் உள்பட நாம் அனைவருமாக இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:30. அடுத்து தெய்வ திருமகள் இந்த படத்திலிருந்து விழிகளில் எனக்கு ஒன்று புரியவில்லை. தெய்வ திருமகள் படத்திலிருந்து விழிகளில் என்ற ஒரு பாடல் சைந்தவி பாடிய பாடல் இதோ. இந்த பாடலை கேட்பதற்கு முன்பாக நம் நிகழ்ச்சியில் ஆரணி பிரகாஷ் ஐயா அவர்கள் அண்ணன் தம்பி அவர்கள் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று வாருங்கள் தம்பி சூப்பர். இதோ பாடலுக்கு செல்வோமா. விழிகளில் ஒரு என்ற ஒரு பாடல் சைனவி குரலில். இதோ

அழகான அருமையான பாடல் சைனவி குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், ரகுபதி தம்பி அவர்கள் விஜயாரசகுமார் போட்ட பதிவு, ஐயோயோ இந்த விளையாட்டுக்கு நான் வரவில்லை என்று ஓடிக்கு ஓடிவிட்டார். வேண்டாம் தம்பி, வாருங்கள், இதெல்லாம் ஒரு நகைச்சுவை தானே, ஒன்றும் தப்பில்லை. அடுத்து ஐந்தாவது பாடலை குறிப்பிட்டுள்ளார் மகேஷ் தம்பி அவர்கள். தெய்வ திருமகள் படத்திலிருந்து சைனவி குரலில் விழிகளில் ஒரு வானவில் என்ற பாடல் ஒலித்து சென்றது அதற்காக. அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள், மௌனமே பேசுகிறதே கனவில் கைவீசும் காதல் இனிய குரலில் சைனவி என்று பாராட்டியுள்ளார்கள். அழகான அருமையான பாடல் வரிகளை கண்முன் கொண்டு வந்துள்ள அகில ஸ்ரீதர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து கண் சிமிட்டும் நேரம் இந்த படத்திலிருந்து விழிகளில் கோடி அபிநயம் எஸ்பி பாலசுப்பிரமணியம் சித்ரா குரலில் இதோ இந்த பாடல்.

0: எஸ்பி பாலசுப்பிரமணியம், சித்ராம்மா இருவர்கள் இணைந்து பாடிய பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் விஜய் அரசகுமார் போட்ட பதிவுக்கு ரகுபதி தம்பி அவர்களுக்கு, அறிவழகன் மங்கை அவர்கள், நாட்டாமை அண்ணனுக்கு பழக தோஷம் அக்கா, ரத்தத்தில் ஊறி போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது என்று ஒரு பதிவு. சூப்பர். என்ன பண்ணுறது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரத்தத்தில் ஊறிய ஒரு இதுதான், அது மாற்ற முடியாது. சிறப்பு. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், விழிகளில் கோடி அபிநயம் இளங்குயில் பாடும், நவரவசமான பௌர்ணமி உலவுகிறதோ, அமாவாசை இன்னும் 2 நாட்கள் வருகின்றது, அதற்கு பௌர்ணமி உலாவுகின்றது நம் இதயராகம் நிகழ்ச்சியில் இந்த பாடல் வரிகளில். அழகான ஒரு பதிவு அகிலா ஸ்ரீதர் அவர்கள், சிறப்பு. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் பக்தி மயத்துடன் வந்துவிட்டார். அவரை எப்படிதான் கலாய்கிறது என்று தெரியவில்லை. பாவம், வாங்க தம்பி, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன செய்வேன், நான் என்ன பண்ணுவேன் என்று ஒரு வருத்தத்துடன் ஒரு பதிவு. வேண்டாம் வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். நகைச்சுவை நிறைந்து இருந்தால்தான் ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக போகும் என்பதை தெரிவித்து கொண்டு சிறப்பு. அடுத்து தேன்மொழி அவர்கள், அருமையான பாடல், கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர். அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், விழிகளில் கோடி அபிநயம் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. பாடலை கேட்டு ரசித்து தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா மற்றும் புன்னைநல்லூர் ஜோதி பாண்டியன், நான் உள்பட நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:45. இன்று நம் சபரி வானொலி இதயராகம் நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்களுடைய தொகுப்பில் விழிகள் என்ற சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நாம் அனைவரும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து அயன் இந்த படத்திலிருந்து விழிமூடி யோசித்தால் அங்கே எங்கேவா அங்கே, இதோ கார்த்திக் குரலில் இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா? அயன் படத்திலிருந்து விழிமூடி யோசித்தால் அங்கே, இதோ
1: கிளி இப்போ பஸ்ல தான் போயிட்டு.
2: விழிமூடி யோசித்தால் அங்கே வந்தால் முன்னே முன்னே.

அருமையான அழகான பாடல் கார்த்திக் குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் மகேஷ் தம்பி அவர்கள் 6வது பாடலையும் இப்பொழுது ஒலித்த பாடலையும் அழகாக ஒரு லிஸ்டை கண்முன் கொண்டு வந்துள்ளார். விழிமூடி யோசித்தால் அயன் படத்திலிருந்து கார்த்திக் குரலில் பாடிய பாடல் இப்பொழுது ஒலித்தது, அதற்கு சிறப்பு. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள் மேச்சேரியிலிருந்து, இந்த பாடலைத்தான் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்தேன், செம சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். சரிங்க தம்பி, உங்கள் ஆசை நிறைவேறியதா? சிறப்பு. அடுத்து ரகுபதி அவர்கள், சிறப்பான பாடல், அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து ஆரணி பிரகாஷ் அவர்கள், சூப்பர் சாங் என்று இதயங்கனிந்த வாழ்த்துக்கள், நன்றி, சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். அகிலா ஸ்ரீதர் அவர்கள், இனிய பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நதிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள், என் விருப்ப பாடல் கேட்டு பதிவு செய்து கொண்டு இருக்கின்ற சபரிநேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகள் பல பல என்று வாழ்த்தியுள்ளார்கள், நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி தம்பி. அடுத்து வெள்ளி வெள்ளித்திரை, இந்த படத்திலிருந்து விழியிலே என் விழியிலே சித்ரா குரலில் இதோ இந்த பாடல். கேட்பதற்கு முன்பாக கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் அவர்களும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, நாளை அவருடைய தொகுப்பு பாடல்தான் இதயராகம் நிகழ்ச்சியில் 3 மணிக்கு வலம் வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ பாடலுக்கு செல்வோமா?

என்ன ஒரு உருக்கமான அழகான அருமையான பாடல் சித்ரா குரலில் ஒலித்து சென்றது. இந்த பாடல் வரிகள் ஒரு சில வரிகள் அந்த சித்ரா அம்மாவை சேரும். ஏனென்றால் இருந்த ஒரு குழந்தையும் பறிகொடுத்து விட்டார். அந்த வருத்தமும் அவர்களுக்கு இருக்கும். இந்த பாடல் வரிகள் அருமையாக எப்படி சொல்வது, வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு உருக்கமாக பாடி சென்றார் சித்ரா அம்மா அவர்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் மகேஷ் தம்பி அவர்கள், நாகர்கோல் மகேஷ் தம்பி அவர்கள், என் மனம் நிறைந்த பாடல் தருகின்ற அனுசயாமயம் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் பல பல என்று பல கோடி என்று பாராட்டி உள்ளார்கள். சிறப்பு உங்களுடைய விருப்பத்தில் தானே தம்பி, இது என்ன பெரிய

விஷயம் நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க, நான் கொடுக்குறேன் அந்த பாடல், அவ்வளவுதான். அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள் ஒழித்த பாடலுக்கு விழியிலே என் விழியிலே, வெள்ளித்திரை படத்திலிருந்து கே சித்ரா குரலில் ஒரு அழகான ஒரு லிஸ்டை கண்முன் கொண்டு வந்துள்ளார். அகிலா ஸ்ரீதர் அவர்கள் கண்ணீரில் மூழ்கும் காதல், விழியிலே கனவுகள் களைந்து உயிரிலே தழும்புகளால் மாறிய தேசம், அழகான பாடல், சோகமும் சுகமே என்று ஒரு அழகான ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர். மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் இனிமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, தனிப்பக்கத்தில் வணக்கம், இன்று நமது சபரி வானொலியில் நாகர்கோவில் மகேஷ் அவருடைய பாடல்கள் அற்புதமாக போய்கொண்டிருக்கின்றது. நேயருக்கு வாழ்த்துக்கள். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் என்று தனிப்பக்கத்தில் ஒரு அழகான ஒரு பதிவு. அவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஏனெனில் அவர் இருக்கும் இடத்தில் ஒவ்வொரு நேரம் டவர் கிடைக்காதாம், விட்டு விட்டு கேட்கும், அதுதான் ஒரு பிரச்சனை. பாவம், என்ன செய்வது? ஆனால் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றி நன்றி சகோதரரே. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தத்திற்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து இன்று நம் இதயராகம் நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்களின் தொகுப்பில் விழிகள் என்ற தொகுப்பில் வரும் ஒரு சில படப்பாடல்கள் தான் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ் ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, பொன்னிநல்லூர் ஜோதி பாண்டியன், கும்பகோணம் மனோகரண்ணா, நான் உள்பட நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் மாலை 4:01. அடுத்து இதுவரை ஒரு சில இடைக்கால பாடல்கள் கேட்டு ரசித்தோம் அல்லவா, இப்பொழுது ஒரு பழைய பாடல், இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா? உரிமை புதிய பூமி, இந்த படத்திலிருந்து விழியே விழியே உனக்கென்ன வேலை. இதோ டி எம் சௌந்தரராஜன், சுசிலம்மா குரல், இந்த பாடல்.

டி எம் சௌந்தரராஜன் சுசிலா குரலில் ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து தனிப்பக்கத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் ஐயா அவர்கள் விழியே விழியே உனக்கென்ன வேலை பாடல் சூப்பர் நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. விழியே விழியே உனக்கென்ன வேலை பாடல் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தனிப்பக்கத்தில் இருந்து சிறப்பு சிறப்பு. அடுத்து ஒன்பதாவது பாடலையும் குறிப்பிட்டுள்ளார் நம் மகேஷ் அவர்கள். அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விழியே விழியே அழகான பாடல் நளினமான நடன அசைவைகளுடன் இரு முன்னாள் அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் பாடிய பாடல் என்று நடித்து படங்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். சிறப்பு. ஆம் நேயர்களே, இன்னும் இதில் வந்து உன் விழியும் என் வாளும் சந்தித்தால் அப்படின்ற ஒரு பழைய பாடல்கள் நிறைய இருக்கின்றது விழிகளை கொண்டே. அந்த பாடலும் கேட்பதற்கு சூப்பராக இருக்கும். அடுத்த முறையில் இதே விழி என்ற தலைப்பில் மகேஷ் தம்பி அவர்கள் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்ப்போம். நம் இதே ராகம் நிகழ்ச்சியில் வளம் வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு அகிலா ஸ்ரீதர் அவர்கள் தொகுத்து வழங்கிய சகோதரிக்கும் பாடல் பதிவு செய்த தேர்வு செய்த சகோதரருக்கும் பாராட்டுக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. அடுத்து ஒரு பழைய பாடல் தான், அதுவும் எம்ஜிஆர் நடித்த படம்தான் லதாவுடன். அது நான் சொல்ல வேண்டியதில்லை. இந்த படத்தை பாடலை கேட்டாவே தெரியும் உங்களுக்கு. இதோ

அழகான அருமையான பாடல் கேஜி யேசுதாஸ் சுசிலாமா குரலில். உரிமை குரல் இந்த படத்திலிருந்து விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே அழகாக எழுதி சென்றது நம் சபரி வானொலியில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள், நான்கு பாடலையும் கேட்டேன், பதிவுதான் போட இயலவில்லை, அவசரமான வேலை இப்பொழுதுதான் முடிந்தது. பாடல்கள் அனைத்தும் சூப்பர். பாடலை தேர்வு செய்து அனுப்பிய மகேஷுக்கு நன்றி, பாராட்டுக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், மஞ்சள் வானத்தையும் தென்றலையும் சாட்சி வைத்து உள்ளங்களால் இணையும் காதலர்கள் என்று சிறப்பான ஒரு பதிவு பாடலுக்கு அருமை. தேன்மொழி அவர், சிறப்பான பாடல் அருமை. அடடா இப்படி அசத்துறீங்களே என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்தும் பாடலை பாடியாகி கேஜி யேசுதாஸ் அவர்களின் கண்முன் கொண்டு வந்து அருமையான பாடல், மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு மகேஷ் தம்பி அவர்கள், உங்கள் மகேஷ் இப்படி கூட மாறிவிட்டீர்களா, ஏன் ஐயா இந்த கொடுமை உங்களுக்கு, சரி சூப்பர், இதுவும் நன்றாக அழகாகத்தான் இருக்கின்றது. மகேஷ் உங்களை நேரில் பார்ப்பதை விட இப்படி பார்த்தாலே சூப்பர் தான். நன்றி நன்றி மகேஷ் தம்பி அவர்களே. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து வரும் பாடல் குள்ளநரி கூட்டம். விழிகளிலே விழிகளிலே புது புது மயக்கம், கார்த்திக் சிம்மணி பாடிய பாடல். அதற்கு தான் முன்கூட்டி இதுபோல ஒரு போஸ்டரை போட்டு விட்டீர்களோ, இதோ இந்த

அருமையான அழகான பாடல். கார்த்திக் சின்மை பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள், மிக இனிமை இந்த பாடல். நீங்கள் பதிவிட்ட பாடல் அனைத்தும் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. மகேஷ் தம்பி அவர்கள், உங்கள் மகேஷ் என்று ஒரு பூனையை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். குள்ளநரி கூட்டம் என்று நான் பாடலை கொடுத்தால் பூனையை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். குள்ளநரியே உலகத்திலே காணவில்லை. அங்கங்கு நிறைய இந்த குள்ளநரி கூட்டங்கள் வயக்காட்டில் திரிந்து கொண்டிருக்கும். வீடு பக்கத்திலே ஓலையிட்டு கொண்டும் இருக்கும். பார்ப்பதற்கு அது ஓலையிடும் பொழுதும் பயந்து கொண்டு தான் இருப்போம். ஆனால் இப்பொழுது குள்ளநரியே காணவில்லை. அந்த அளவுக்கு நாடு முன்னேறி இருக்கு. சிறப்பு, அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்களின் தொகுப்பில் விழிகள் என்ற சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள், தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் புன்னைநல்லூர் ஜோதி பாண்டியன், கும்பகோணம் மனோகரண்ணா, கருத்தன்மாரன்பட்டி அபிமன்னன் அவர்களும் பாடலை நாம் அனைவருமாக கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசியா. நிலையத்தில் நேரம் 4:20. அடுத்த பாடலுக்கு செல்வோம். சொல்ல துடிக்குது மனசு. இந்த படத்திலிருந்து எனது விழி விழிமேலே மனசு. இதோ ஜெயச்சந்திரன், ஜானகி அம்மா குரலில் இந்த பாடல்.

0: அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், நாகர்கோல் மகேஷ் தம்பி அவர்கள், எனது விழி வழி மேலே சூப்பர், அழகான ஒரு பெண்மை கண்முன் கொண்டு வந்துள்ளார் சூப்பர். தேன்மொழி அவர்கள் வாவ் எக்ஸலண்ட் என்றும், சிறப்பான பாடல் அருமை, பாடல் அருமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. என்ன நேயர்கள், நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். பாடல்களை தொகுத்து அனுப்பிய தம்பியுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ, வாங்க, எப்படி இருக்கீங்க மகேஷ்? நல்லா நல்லா இருக்க. கண்ணுக்கு தான் கோளார் வந்திருக்கு எனக்கு, என்ன பண்றதுன்னு தெரியவில்லை. இந்த கண்ணுகளை எந்த கண்ணை நான் எடுத்து வைக்கலாம்? வாழைக்கண், வாழைக்கண்ணு எடுத்து வச்சா வாழையடி வாழையா வரும், மீதி கண்ணுகள்லாம் என்ன பட்டு போகும். எந்த கண்ணை வைக்கலாம் சொல்லுங்க. ஆமா,
1: நிறைய பேர் பதிவு போட்டாங்க, எல்லாத்துக்கும் நன்றி. தனி பக்கத்துல போட்ட
0: அபிமன்
1: பேசினாங்க, நல்லா பிடிச்சிருந்து. அவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லல,
0: இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்லை. பாடல் கேட்டுக்கிட்டுதான் இருக்காங்க.
1: எல்லாத்துக்கும்
0: நன்றி. நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம் கண்ணா. கிழிஞ்சிகள் படம், இந்த படத்தில் இருந்து விழிகளில் மேடையாம், அழகான ஒரு பாடலை கேட்டு ரசித்து விட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமா? நன்றி நன்றி நன்றி தம்பி, நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு இப்போ வந்து விட்டோம். பாடல்களை தொகுத்து அனுப்பிய மகேஷ் அவர்களும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து சென்றார். இதோ கிழிஞ்சல்கள், இந்த படத்தில் இருந்து விழிகளில் மேடையாம், எஸ்பி பாலசுப்பிரமணியன், ஜானகி, கல்பனா, சாரி வேற எஸ்பி, எஸ்பி பாலசுப்பிரமணியன், கல்யாண், எஸ் ஜானகி என்று ஒரு புது பாடகர் என்று நான் நினைக்கிறேன். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா?

0: A bond.
1: Pandu baby.